0: وديها كم ميجاهرتز تبقى هي فعلا.
1: தத்தா, கொளம் நூறமே கொண்டிகா இஷீந்தே. அஹரன் கொளம் முறை லஃபானா. தத்தா இஷீந்தே.
2: ஹாதே அங்களே ஹொக்கோ. வர போட சுக்ரியா.
1: கொத்தவே குட குட ஹேவகமுக்கும் எஹே மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வேதானே.
3: லைப்பா அழாலுமா கொருபானி. ಏಕುಗ ಉಳುಮ ದೇ ಲೋಪಿ ವೆರಿಂ ವಿ ಪಾವತುತ್ತ.

0: வாட்ஸ் ராங் வித் மீ? ஏகமாக்கோ அது எஃப்ஆர்ஐஎஸ் பத்தல் வாண்ணமா?
1: ஹிமேங்கமுக சுதும் சருவாய புனவுணும் கொட்டரிய வதிவுமாயக்கு கொம்முஷு மேகா மடுமடும் சருவாய சஹாலிவுணும் மீஹாயங் ஆஸ்வவா பதலாமெது ஜமீரா சுவா குறவுணும் அனிக்காவி சதுகுயக் குடைய சருவாய பலாலிவுணும் மீஹாரே தெலுதுகா மாயுஸ் கம்கே நிஷான் தவ்வே ஹஷிஃபுரா ஃபுன் நேவாய்வெஸ் தூக்கொல்லிவுணும் குடகெங்கொஸ் லியா மேஸ்மதி பேவுமஃபோ ஏனா அவஸ்வெகதி தெவ்வெஃபஹுரி ஹெதுந்த பதல் குரங் ஃபினீகாசருவெஸ் இஹுசாஸ் குரவுனி தெங்க்.

ஐக்கியமும் வாஷ் அதி ரசூலா ஐக்கியமும் வாஷ் அதி தியபே மீஹுங்க அமல் தியபே மீஹும் பாத்தலு நுக்குரா ஹுஷ்கமே.